தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி ததல தஜ்ஜனு ததலு தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித்த